எதுராரை குருவே சமராரை ஹடிதரி ராகவேந்திர வடசேஷி ரச்சனை வியாசராயிரோ. எதுராரை குருவே சமராரை ரிட்டன் பை வியாசராயா சங் பை ராகவேந்திர வடசேஷி.

சரி சாரி சாரி ரி கரி சரி சாரி சரி காரி சரி சாரி ரே சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி ரீ சாரி

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை. 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music. And Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Sandeep Narayanan. He is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by R. Ramesh.
1: Mudalil Ravichandrika Ragathil Makkelara Thyagarajar Keerthanai Adithalam.
2: He begins his concert with the Kruti of Thyagarajar, Makkelara Vicharamu. In the rag, Ravichandrika set to Adithal.

0: அடுத்து கல்கட்டா ராகத்தில் பார்வதி நின்னுனே, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை ஆதி தாளம் திஸ்ர நடை.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் பார்வதி நின்னுனே, எ காம்போசிஷன் ஆஃப் ஷியாமா சாஸ்திரி இன் த ராக் கல்கட்டா, செட் டு ஆதித்தாள் திஸ்ர நடை.

0: மாமவ மீனாட்சி வராளி ராகம் முத்துசாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ர சாப்பு தாளம்.
1: ஆஃப்டர் எ கிருதி ஆஃப் ஷியாமா சாஸ்திரி, சந்தீப் நாராயண் கண்டினியூஸ் இஸ் கான்சர்ட் வித் எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் மாமவ மீனாட்சி. இந்த ராக வராளி செட்டு மிஸ்ர சாப்பு தாள்.

0: சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. இனி வானத்தின் மீது ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா, மான் ராகம் ஆதிதாளம்.
1: On ராகம் 24/7 DTH, you are listening to a vocal recital by Sandeep Narayanan. He is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by R. Ramesh. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், ராமலிங்க சுவாமி திருவருட்பா. இந்த ராக் மாண்ட் செட்டு ஆதித்தாள்.

0: நிறைவாக பாகேஸ்ரீ ராகத்தில் சாகர சயன விபோ எம் டி ராமநாதன் இயற்றியது ஆதிதாளம்.
1: சந்தீப் நாராயண் கன்க்ளூட்ஸ் இஸ் கான்சர்ட் வித் கம்போசிஷன் ஆஃப் எம் டி ராமநாதன், சாகர சயன விபோ. இந்த ராக் பாகேஸ்ரீ சிட்டு ஆதித்தாள்.

0: சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. எந்நேரமும் இந்திய இசை. இதுவரை சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு எ வோக்கல் ரிசைட்டல் பை சந்தீப் நாராயணன். ஹி வாஸ் அக்காம்பனிட் ஆன் த வயலின் பை வி வி ஸ்ரீனிவாச ராவ் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை ஆர் ரமேஷ். This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நீவே கத்தியனி, கல்யாணி ராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் ரச்சனா.
1: Now, listen to Neeve Gatiyani, a composition of Mysore Vasudevachar in Rag Kalyani set to Aditaal.

0: ராகம் 24/7 எனி டைம் இந்தியன் மியூசிக் இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஆர் என்ஜாயிங் வோக்கல் ரிசைட்டல் பை பி அருந்ததி சர்க்கார் சப்போர்ட்டட் ஆன் வயலின் பை ஸ்ரீ அம்போலு முரளி கிருஷ்ணா ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ பி வி எஸ் பிரசாத் நவ் லிசன் டு நீலோத்பலாம்பா இன் ராக நாரி ரீதி கவுளா செட் டு மிஸ்ரி சாப்புதாள்
1: கார்யக்ரமலோ இப்புடு நீலோத்பலாம்பா நாரி ரீதி கவுளா ராகம் மிஸ்ரி சாப்புதாளம் ముత్తుస్వామి దేచితుల వారి కీర్తన వింటారు.

0: கிருஷ்ணவேணி ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம், ஆர் சூரியநாராயண ரச்சனா.
1: லிசன் டு எ கம்போசிஷன் ஆஃப் ஆர் கே சூரியநாராயணா இன் ராக் கிருஷ்ணவேணி. விஸ்வதேவம் வீரகணபதிம் நமாம்யஹம், செட் டு மிஸ்ர சாப்புத்தாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இப்போது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் சரசூட, கொத்தவாசல் வெங்கட்ராமையர் இயற்றியது சாவேரி ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Shyamala Venkateshwaran. She is accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by B. Ganapati Raman and on the gattam by G. Ravichandran. She begins with Sarasuda in Rag Saveri set to Adithal, a composition by Kottavasal Venkataramayyar.

0: நீங்கள் கேட்டது சாவேரி ராகத்தில் கொத்தவாசல் வெங்கடராமையர் வர்ணம்.
1: That was a composition by கொத்தவாசல் வெங்கடராமையர் in ராக் சாவேரி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், கௌள ராகம் ஆதிதாளம்.
1: She now presents பிரணமாமியகம் in ராக் கௌளை set to ஆதிதாள், a composition by மைசூர் வாசுதேவாச்சார்.

0: இடம்பெற்றது கௌள ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: That was a composition by Mysur Vasudevachar in Rag Gaulai.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நின்னாட என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கன்னடா ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Ninnada in Rag Kannada set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நீங்கள் கேட்டது கன்னடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: That was a composition by Thyagarajar in Ra Kannada.
0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராவே ஹிமகிரி குமாரி, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், தோடி ராகம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Shyamala Venkateshwaran. She is accompanied on the violin by V. L. Kumar, on the mridangam by B. Ganapati Raman, and on the gattam by G. Ravichandran. She concludes with Rave Himagiri Kumari in Raag Todi set to Aditaal, a composition by Shyama Sastri.

0: குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Shyamala Venkateshwaran. She was accompanied on the violin by VL Kumar, on the Mirdangam by B. Ganapathy Raman, and on the Gattam by G. Ravichandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டிஎஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டிஎஸ் பட்டாபிராம் பண்டிட். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டிவி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தெலிசி ராம தியாகராஜர் கீர்த்தனை, பூர்ண சந்திரிகா ராகம், ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் தெலிசி ராம கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்ண சந்திரிகா செட் டு ஆதிதாள்.

இனி துளசி தள தியாகராஜர் கீர்த்தனை மாயாமாளவ கௌளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு துளசி தள கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் மாயாமாளவ கௌளி செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி எஸ் பட்டாபிராம் பண்டிட். He is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin and Salem Shri K. Srinivasan on the mridangam. Ini Mundu Venuka Tyagarajar Kirtanai Darbar Ragam Adi Thalam. Listen now to Mundu Venuka, Saint Tyagaraja's composition in Rag Darbar set to Adi Thal.

நிகழ்ச்சியில் நிறைவாக சாரமைன சுவாதி திருநாள் சாகித்யம் பெஹாக் ராகம் ரூபகதாளம். த கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் சாரமைன கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள் என் ராக் பெஹாக் செட் டு தாழ் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி எஸ் பட்டாபிராம் பண்டிட். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.